0: ஓகே மா கேண்டஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மாய் புத்தா புத்தா புத்தா புத்தா புத்தா புத்தா புத்தா Welcome sa itong segment ang Balitang Showbiz. Kumusta magkaroon itong morning mga kahandos? Kumusta ma itong feeling sa itong kasing-kasing? Meaning manindot ng morning? Magulanon or malipayon? Depende sa panahon karong sitwasyon. Unsa may naglumlum sa inyong dughan diha mga kahigalaan. Sige, di ta maglangay. Arita sa itong balitang showbiz. Niningatak na niningal kabuntagon. Sofia Pablo, gikumpirma nga mihunong na si Alin Ansay sa pagpanguyab kaniya. Alang sa kompletong detalye, atong dawaton report ni Hando 78, Jessica Micalio, gikan sa Lawak Balitanan sa Star Radio Tayasan. Handos Jessica, lasigi handos ug love you sa mga balitang showbiz.
1: Handos balita. Live report.
2: Daghang salamat ang 28 sa mga sukintik paminaw.